0: சுதேதாயை லங்காவே விலாவிங்
1: ஸ்ரீ லாங்கே ரித்மய விஷ்வே சிசாரா லைவ் எஃப்எம்
2: livefm.lk

0: ஆஸ்திரேலியாவை உதய கொலஹை ஹத்தலி ஹை
1: FM டாட் எல் கே
2: www.livefm.lk ஹிட் அ பீனோவனா.

0: தான் காவி விழாவின்
1: லைவ் எஃப்எம்
2: ஏஹிட்யாத் மேஹிட்யாத் ஹிட்டட் தனின ரித்மய லைவ் எஃப்எம்

0: விழாவின் ஹரியட்டமர 12
1: liveFM.lk
2: ஏ ஹிட்டியாத் மே ஹிட்டியாத் ஹிட்டட்டு தனின ரித்மைய liveFM.